0: அமுக்கம் தாத்திர அழிகவே
1: ரசிமி அழி ஆயினுக்கூட தம்மா மகன் காலத்து எண்ணி தாத்தட இது பசே அம்மா ஹோயாண்டி அம்மியோ கலண்டி எனக்கூட ஜமா பசி தம்மா மங்கிய பலாண்டு கீழ இங்கிட்ட மீ கால ஹிக்கியா இது பசே மீடில இந்தியா ஏந்தா மீ எலியிட்ட பயனு கூட பலாகின பலாகின பத்து பலாகின யாண்டு